0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இந்நிகழ்ச்சியின் முதல் பாடல், என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கு மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொழுசொலி கேட்கிறதே, காதலில் ஏற்படும் மென்மையான இயக்கம் எதிர்பார்ப்பு மற்றும் தவிப்பை விவரிக்கிறது இந்த பாடல். காதலன் தன்னை தாளாட்ட ஒரு பெண் வருவாளா என்று ஏக்கத்துடன் எதிர்பார்ப்பதை கவிஞர் பழனி பாரதி மிக அழகாக பாடல் வரிகளை நமக்கு தந்துள்ளார். அது மட்டுமல்ல, இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன் பாடலின் மற்றொரு சிறப்பு, காதலுக்கு மரியாதையை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: മ്യൂസിക് വിത്ത് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், பழங்குடியின மக்களின் எளிய வாழ்வியலையும் காதலையும் நயம்பட விவரிக்கும் வரிகளை கொண்டது இந்த பாடல். செண்டு மல்லியா மனசுல மணக்கிற நீ, அடிக்கரும்பா உசுருல இனிக்கிற நீ, தெருவுல 100 பூக்கட எனக்கு நீ வாசம் சேர்த்திட போதும் தங்கம். ஜெய் பீம் என்ற திரைப்படத்திற்கு பாடலாசிரியர் யுகபாரதியின் வரிகளுக்கு ஷான் ரோல்டன் இசையமைத்து அனந்து மற்றும் கல்யாணி நாயர் பாடிய பாடல். நெஞ்ச நான் கிழிச்சா அங்க நீ இருப்ப, கந்தல் செயலையிலும் தங்கமா ஜொலிப்ப, அட உன்னை விட ஒரு புனிதம் ஏது உலகில, மனைவியின் மீது உள்ள அன்பினை வெளிப்படுத்தும் அருமையான வரிகள். கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ഇത് നിങ്ങളുടെ ശബ്ദഭാവനയുടെ കൂട്ടായ്മ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், எந்த நோயிர் காதலியே, இன்னிசை தேவதையே, வஞ்சி உன் வார்த்தையெல்லாம் சங்கீதம், வண்ண விழி பார்வையெல்லாம் தெய்வீகம், பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் காதலியின் ஒவ்வொரு வார்த்தையும் சங்கீதம் போலவும் அவளது பார்வை தெய்வீகம் போலவும் காதலனுக்கு தோன்றுகிறது. கார்கால குளிர் மற்றும் மார்கழி பணியின் கடுமை கூட காதலியின் கரங்களை பற்றும் போது காணாமல் போய்விடும் என்ற காதலின் அரவணைப்பை உணர்த்துகிறது இப்பாடல் வரிகள். அவளது குரல் குயிலின் ஓசையை விட இனிமையாக இருப்பதாகவும், அவளது பேச்சே தனக்கு ஒரு கானமாக மாறுவதாகவும் காதலன் நினைக்கிறான். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இப்பாடலை கவிஞர் வாழியின் வரிகளுக்கு வி குமார் இசையில் கே.ஜே. ஜேசுதாஸ் தீன் சிந்துதே வாணக்கு வேண்டிய பாடிய பாடலை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

யும் அவரது நல்ல குணத்தையும் மனைவியின் அன்போடு விவரிக்கும் அழகான வரிகளை கொண்டது இந்த பாடல். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்தில் RB உதயகுமார் எழுதிய வரிகளுக்கு இசைஞானி இளையராஜாவின் இசையில் SB பாலசுப்ரமணியம் மற்றும் கே.எஸ். சித்ரா பாடிய பாடல். தவறு செய்யாமல் பழி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் தலைவன், நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதுங்க யாரு? அருமையான பாடல் வரிகள், கேட்டு மகிழுங்கள்.

0: ജീവിതത്തിലും വിജ്ഞാനത്തിലുമായി ട്യൂൺ ചെയ്യും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். எதிர்பார்த்தேன் இளங்கிலிய காணலியே, இளங்காற்றே ஏன் வரல தெரியலையே, வாராயோ என் மாது பூங்காற்றே போ தூது, தொட தொட தள்ளி தள்ளி போனா நெஞ்சம் துடிக்குது தூண்டில் போட்ட மீனா, தாகத்தோட நான் இருக்க தண்ணீர் குடமாய் நீ இருக்க, காதலியின் வருகைக்காக காத்திருக்கும் ஒரு காதலனின் தவிப்பு, ஏக்கம் மற்றும் காதலை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். காதலி அருகில் இருந்தும் அவள் மௌனமாக இருப்பதால் அவளது அன்பை பெற இயங்கும் காதலனின் மனநிலையை இப்பாடல் மிக அழகாக விவரிக்கிறது. கவிஞர் முத்துலிங்கத்தின் வரிகளுக்கு கே.வி. மகாதேவன் இசையில், எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் சோகக் குரலில் கேட்பவர் நெஞ்சை கலங்க செய்யும் பாடலை நேர்களே கேட்டு மகிழுங்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.